0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.
1: Mars 2015 சும்மா தெரிஞ்சு